0: நாணாத்தேன் கூடும் கண்டே.
1: நீ என்னே நாடும் கண்டே.
0: ஒரு சொப்னம் போலே.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஈஸியா கண்டுபிடிக்க முடியற ஒரு ஸ்நாக் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்நாக் வந்து ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் ஸ்நாக் முறுக்கு. த வேர்ட் முறுக்குனா அதை அசோசியேட் பண்றது ட்விஸ்டிங், ஸ்பைரலிங், டர்னிங், அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சென்ஸ் கொடுக்குது. இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ரைஸ் ஃப்ளோர் தான். ஆனால் ரெசிபியை டிபெண்ட் பண்ணி செசமி சீட்ஸ் வச்சு இல்லை கியூமன் சீட்ஸ், பட்டர் இல்லை டால் ஃப்ளோர் அப்படின்னு நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாவை எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி முறுக்கு மோல்ல போடணும். அப்புறம் பியூட்டிஃபுல் காயில்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். தென் அது ஸ்ட்ரெயிட்டா ஹாட் ஆயில போடுறது. அப்புறம் ரிசல்ட் என்ன, கிறிஸ்பி அவுட் சைட், லைட் டெக்ஸ்சர், ஒரு சிக்னேச்சர் கிரன்ச் கூட இருக்கும். ஆனா முறுக்குக்கு ஒரு ரெசிபி கிடையாது, நிறைய ரெசிபிஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹேவ் தேர் ஓன் வெர்ஷன்ஸ் ஐ திங்க். ஸோ சிலது ரைஸ் ஃப்ளோர்ல, சிலது ஸ்பைஸியா இருக்கும், சிலது செசமி சீட்ஸ் வச்சு பண்ணலாம், சிலது தின்னா கிறிஸ்பா, சிலது திக்கா இருக்கும். தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படி தமிழ் ஹவுஸ் ஹோல்ட்ல முறுக்குக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் லைக் முறுக்கை நாம எப்படி பண்ணுவோம்னா பேட்ச் பேட்சா பண்ணுவோம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல இது ரொம்ப ஈஸி ஸ்டோர் பண்றதுக்கு, நிறைய நாள் இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதனால பேட்ச் பேட்சா போடுவோம். ஒரு கிச்சன் ஒரு லார்ஜ் பேட்ச், ஆனால் ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த முறுக்கே தாராளம் தான். தேட்ஸ் வை முறுக்கு பிகம் மச் மோர் தேன் அ ஸ்நாக். இது தமிழ் ஃபெஸ்டிவ் ஃபுட் கல்ச்சரோட ஒரு பார்ட். அண்ட் ஆனஸ்ட்லி ஹோம்மேடாக இருக்கட்டும் இல்லை ஷாப்லேருந்து வாங்கினதாக இருக்கட்டும், த ஃபர்ஸ்ட் கிரன்ச் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படி இல்லை. ஸோ அந்த கிரன்ச்சினஸோட இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறோம். இது அஹல்யா எஃப்எம் 90.4. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்டு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. നമ്മളുടെ നെക്സ്റ്റ് സ്നാക്ക് തട്ടെ. തട്ടെ ഈസ് എ ട്രഡീഷണൽ ഡീപ് ഫ്രൈഡ് സേവറി സ്നാക്ക്. റൈസ് ഫ്ലോർ വെച്ച് தான் பண்றாங்க. ஆனா அந்த கரெக்டர் முழுசா வரணும்னா ரைஸ் ஃப்ளோர் மட்டும் போதாது. அதுல ரோஸ்டட் கிராம் இல்ல சனா, செசமி சீட்ஸ், கறி லீவ்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணலாம். அந்த மாவை நாம ஸ்மால் ஸ்மால் போர்ஷன்ஸா மாத்தி வச்சு ஃபிளாட்டன் பண்ணி டீப் ஃப்ரை பண்றோம். டிஸ்க் மாதிரி ஷேப்ல போட்டு டீப் ஃப்ரை பண்றோம். ஸோ அதனால தான் தட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க. தட்டை ரெஃபர்ஸ் டு அ ஃபிளாட் ஷேப்ல, முறுக்கு மாதிரி இல்லாம ஸ்பைரல் காயில்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு ஃபிளாட் கிறிஸ்ப் டிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, தட்டை பண்ணும்போது திக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ரொம்ப திக்கா வரக்கூடாது, ரொம்ப தின்னா வரக்கூடாது. ஸோ கெட்டிங் த டெக்ஸ்சர் ரைட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு ஸ்கில்னு கூட சொல்லலாம். கிருஷ்ண ஜெயந்தி இல்ல அது ஃபெஸ்டிவல் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் தமிழ் ஹவுஸ் ஹோல்ஸ்ல தட்டை பர்டிகுலரா நம்ம பார்க்க முடியும். முறுக்கோட ஃபெஸ்டிவல் ஸ்நாக் பிளேட்ல கண்டிப்பா தட்டை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். அண்ட் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் தால் இருக்கு, செசமி, ரைஸ் ஃப்ளோர் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு பைட்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் கிடைக்கும். கிறிஸ்பியான அவுட்டர் லேயர், கிரன்ச்சி பைட்ஸ் அண்ட் நிறைய ஸ்பைசஸோட ஃபிளேவர்ஸ். தட்ஸ் வை தட்டை வந்து மற்ற பிளெயின் ஃப்ரைட் ஸ்நாக்ஸை விட டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கோல்டன் ப்ரௌன் டிஸ்க் நீங்கள் பார்க்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் முறுக்கு டைப் ஸ்நாக், தட்டை ஹேஸ் இட்ஸ் ஓன் ஐடென்டிட்டி. ஓகே, உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ஒரு பைட் எடுத்துக்கோங்க அண்ட் அந்த கிரன்ச்சினஸை நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த சாங் லிசன் பண்ணுறதுக்கான டைம். இது அகல்யா எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்டு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. നമ്മളോട തേർഡ് സ്നാക്ക് വന്ന് തേൻ കുഴൽ. അച്ചോ, തേൻ മാതിരി ഇരിക്കുന്ന ഒരു ഒരു കുഴൽ. ആനാ இந்த வேர்ட் சொல்ற மாதிரி இது ட்ரெடிஷ்னல் தேன் குழல் வந்து ஹனி பேஸ்டு ஸ்வீட் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி ஒரு கிறிஸ்பி ஸ்நாக். இதில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அகெயின் ரைஸ் ஃப்ளோர், கொஞ்சம் சால்ட், கியூமின், அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் அந்த ரெசிபியை நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த மாவை நம்ம ஒரு ஸ்பெஷல் மோல்டு, ஸ்மால் ஹால்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மோல்டில் போட்டுடுவோம். அப்புறம் முறுக்கு மாதிரி ஸ்பைரல் ஆகாமல் இது வந்து லாங் தின் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் கொடுக்கும். அப்புறம் இது கேஷுவலாக நம்ம ஹாட் ஆயிலில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க. அண்ட் தட்ஸ் வை இட் கிவ்ஸ் தேன் குழல். இட்ஸ் அப்படி தான் அதோட கேரக்டரிஸ்டிக் அப்பியரன்ஸ் வரும். இட்ஸ் ஜென்ரலி நான் ஃபுல், ரொம்ப லைட்டாக இருக்கும், டெலிகேட்டாக இருக்கும். அண்ட் மற்ற முறுக்கு வெரைட்டிஸை விட இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, அதர் ஸ்பெஷல் ஒகேஷன்லாம் தேன் குழல் இஸ் கம்பல்சரி. ஸோ இதுக்கு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்னன்னா, மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கக்கூடாது. லெஸ் மாய்ஸ்சர் தான் மோர் கிறிஸ்பி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ நல்ல கரெக்டான ஆயில் டெம்பரேச்சர் இருந்தால் அந்த ஸ்நாக் வந்து மோர் ஆயில் அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகாமல் வரும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்து, மாய்ஸ்சர் பார்த்து கரெக்டாக பண்ணாதான் கரெக்டான கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நம்ம ரைட் டெக்னிக் தெரியணும், ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. நம்ம எடுக்கிற ரைஸ் ஃப்ளோராக இருக்கட்டும், அந்த மாவாக இருக்கட்டும், ஆயில் டெம்பரேச்சராக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த ஃப்ரைங் டைம் கூட கரெக்டாக வந்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை சொல்லி கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கல் குக்கிங் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேங்குடல் சாப்பிடும்போது அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஸ்கில் இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, இப்ப நாம முறுக்கு ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் ஸ்வீட் சைடுக்கு போலாமா? அதிரசம். அதிரசம் வந்து ஒரு கிளாசிக் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஆஃப் தமிழ்நாடு. தி பேசிக் இன்கிரீடியன்ட் வந்து ரைஸ் அண்ட் ஜாகரி. ஆனா ஒரு குட் அதிரசம் நீங்க பண்ணோம்னா அதுக்கு ஸ்கில் கண்டிப்பா தேவை. அது ரைஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அந்த ஃப்ளோர் எப்படி மிக்ஸ் பண்றது எல்லாம் பொறுத்து இருக்கும். ஜாகரி வந்து ஒரு சிரப் மாதிரி குக் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரைஸ் ஃப்ளோரில் கம்பைன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மாவை நாமளை ரெஸ்டில் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதிரசம் மாதிரி ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். அந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிரசம் ஒரு டிஸ்டிங்டிவ் காம்பினேஷன் கூட சொல்லலாம். அவுட் சைடு கிறிஸ்பினஸ் இருக்கும், ஆனால் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக சூயி டெக்ஸ்சராக இருக்கும். அதே மாதிரி ரிஃபைன்ட் ஒயிட் சுகர் ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் யூஸ் பண்ணாமல் ஜாகரி யூஸ் பண்ணதுனால ஒரு டீப் கேரமல் லைக் ஃப்ளேவர் கூட இருக்கும். அதிரசம் தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ், ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், தீபாவளிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தெர் இஸ் அனதர் ரீசன், நம்ம இதை பண்ணும்போது ஜாகரி சிரப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்டிங் டைம் இம்பார்ட்டன்ட், அந்த மாவு கரெக்டாக இருக்கணும், டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அதிரசம் நல்லா பண்ண முடியும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் ரொம்ப கஷ்டம். நானும் கொஞ்சம் கிச்சனில் ஏறி அப்படியே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அகல்யா எஃப்எம் 90.4, இது நம்ம நேரம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ നമ്മ ഒരു சின்ன ஸ்நாக் பத்தி பேச போறோம். ரொம்ப சின்னதா இருக்கும், ரவுண்டா இருக்கும், ஈஸி டு ஃபினிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். சீடை. சீடைனா கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி அப்படி எல்லாம் தமிழ் ஹவுஸ் ஹோல்ஸ்ல நாம நிறைய பண்ணுவோம். அண்ட் ரெண்டு பாப்புலர் வெரைட்டிஸ் இருக்கு, உப்பு சீடை, வெள்ள சீடை. உப்பு சீடைனா உப்புல இருக்கும், வெள்ள சீடைனா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். உப்பு சீடைனா நாம ரைஸ் ஃப்ளோர் வச்சு கொஞ்சம் செசமி சீட்ஸ், கோகனட், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸ்மால் பால்ஸா டீப் ஃப்ரை பண்ணி ஈஸியா பண்ணலாம். அதுவே வெள்ள சீடைன்னா நம்ம ஜாகரி யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. அதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் சீடையோட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ஸோ ஸ்மால் பால்ஸ் டீப் ஃப்ரை பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில தான் பண்ணோம். டூ மச் மாய்ஸ்சர் கஷ்டம்தான், ராங் ஃப்ளோர் டெக்ஸ்டர்னா அதுவும் கஷ்டம்தான். ஸோ இம்ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீடையோட ரிலேட்டட் வெரைட்டிஸ் வந்து நாம சவுத் இந்தியா அக்ராஸ் பார்க்க முடியும். ரீஜன் அண்ட் கம்யூனிட்டி மாறுறது மாதிரி அதோட பேர், ரெசிபிஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கே இங்கே மாறி தான் இருக்கும். ஸோ ஈவன் சம்திங் ஆஸ் ஸ்பெஷல் அஸ் சீடை வந்து சவுத் இந்தியாவோட ஃபுட் ட்ரெடிஷன் பற்றி நிறைய பேச முடியும். அண்ட் பிட்வீன் உப்பு சீடை அண்ட் வெள்ளை சீடை, விச் டீம் ஆர் யூ? எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் தான் பிடிக்கும், எனக்கு தெரியும் என்னோட லிஸ்னர்ஸ்க்கு ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ்னு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ அஹலி எஃப்எம் 90.4 அடுத்த பாட்டுக்கான டைம். இது நம்ம நேரம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு என்னோட ஸ்நாக் லிஸ்ட்ல கடைசி ஸ்நாக் வந்திருக்கும், கடலை உருண்டை. கடலை உருண்டைனா கடலைனா பீனட் தான், உருண்டைனா பால்ஸ் தான். சோ பீனட் பால்னு கூட சொல்லலாம். சிம்பிளான ரெசிபி தான். ரோஸ்டட் பீனட்ஸை ஜாகரி சிரப் வச்சு கம்பைன் பண்றாங்க. அந்த மிக்சர் இஸ் ஷேப்ட் இன்டு பால்ஸ். ஆனா வார்மா இருக்கணும். அதை கூல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாகரி ஹார்டன் ஆயிடும். அண்ட் நம்மளுக்கு அந்த கிரன்ச்சி டெக்ஸ்டர் கேரக்டரிஸ்டிக் கிடைக்கும். ஸோ அன்லைக் மினி எலாபரேட் ஸ்வீட்ஸ், இது வந்து கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். கடலை உருண்டைக்கு பெரிய லாங் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் எல்லாம் கிடையாது. இட்ஸ் பேசிக்லி பீனட் அண்ட் ஜாகரி, விச் மேக்ஸ் இட் ஈஸி. அண்ட் நியூட்ரிஷனலி பீனட்னா ப்ரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும். ஜாகரினா கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஓகே தான். ஸோ இதை வந்து ஒரு காம்பாக்ட் எனர்ஜி டென்ஸ் ஸ்நாக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அதுக்காக நீங்க தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சு தான் சாப்பிடணும். எந்த ஸ்நாக்கா இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டோட சாப்பிடணும். ஓகே. அதே மாதிரி கடலை உருண்டைனா ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் ரூரல் தமிழ்நாடு. வில்லேஜ் ஃபேர்ஸ், டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ், ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் கல்ச்சர்ல கடலை உருண்டையை நம்ம மாத்தி வைக்கவே முடியாது. அண்ட் ரிலேட்டிவ்லி போர்ட்டபிள்னால ரொம்ப கன்வீனியன்ட் ஸ்நாக்கா எல்லாரும் பாக்குறோம். ஸோ ஃபியூ இன்க்ரீடியன்ஸில், சிம்பிள் ப்ரிப்பரேஷனில், ஒரு குட் ஷெல்ஃப் லைஃபோட ஈஸி டு கேரியான ஒரு டெலிஷியஸ் ஸ்வீட் வேணும்னா கடலை உருண்டை தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സോ ഇന്നിക്ക് നമ്മളോട് സ്നാക്ക് ജേർണി ഇപ്പോ മുടി പോകുന്നു. നമ്മ 6 ഡിഫറെന്റ് സ്റ്റോറീസ് പാത്തോം. മുറുക്ക്, തട്ടൈ, തേൻകുഴൽ, അതിരസം, സീടൈ, കടലൈ ഉരുണ്ടൈ. സോ ട്രഡീഷണൽ സ്നാക്സ്നാ അത് എപ്പി ഒരു കൾച്ചറെ ബിൽഡ് പണ്ടതുന്ന് നമ്മൾക്ക് കാട്ടുത്. ലോക്കലി അവൈലബിളാണ് ഇൻഗ്രീഡിയൻസ് ദാ റൈസ്, ദാൽ, സെസമി, പീനട്സ്, ജാഗ്രി, സ്പൈസസ് ഇതെല്ലാത്തെയും പോട്ട് ഡിഫറെന്റ് ടെക്നിക്സെ യൂസ് പണി സിമ്പിൾ ഇൻഗ്രീഡിയൻസിലിരുന്ന് ടേസ്റ്റിയാണ് ഫെസ്റ്റിവ് ആൻഡ് സംടൈംസ് ലോങ് പീരിയഡ്സ്ക്ക് സ്റ്റോർ പണ മുടിയുടെ മാതിരി നിറയ സ്വീറ്റ്സ് അവங்க பண்ணிருக்காங்க இல்ல ஸ்நாக்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க அண்ட் அதனால தான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வர்த் பிரசர்விங்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் நாலேஜ் இருக்குது, டெக்னிக் இருக்குது, கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு முறுக்கு சாப்பிடும் போது அந்த ரெசிபி, அந்த டெக்னிக், அந்த ஃபெஸ்டிவல்ஸ், எல்லா மெமரிஸும் கூடி சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் க்வெஸ்டன், உங்கள் ஃபேவரட் தமிழ் ஸ்நாக் என்ன? முறுக்கு டீமா, அதிரசம் டீமா, சீடையா, கடலை உருண்டையா? எனக்கு தெரியாது, நான் வந்து கடலை உருண்டை டீம் போல. ஓகே, ஒரு பைட் ஒரு ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ முடிய போகுது. ஸோ டீக்கு ஏதாவது ஸ்நாக் இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். போயிட்டு வரேன். ஸோ நானும் ஒரு காஃபி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்நாக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். பை பை, டேக் கேர். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா. இது நம்ம நேரம் மோனஹலி எஃப்எம் 90.4. பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.